0: 据被松懈唐木电影的南墙瑞村的丹南北新北基本民度西北松懈电影我南村先跟重复村的年不年里前期贴着安昌的我也估计出业经啊短短古谈出业松啊你处处出业你古来我暗啊谈出业你给出短短节坑中聚集里前哪里啊车这西北松懈开始我南村不谈谈能心我南村先跟重复村松懈了你不谈谈能心但开不云能俺村里前期贴着安昌聚集呢给这种真期先跟重我说其他人也不能被送些年轻人的皮革人的各自主义提档推送年轻人的前期陈陈基地 CTB 歌声传情西部塔将有为时家西北空运期第五局节以内里前的送些提档日归南求国日六一三八看不上
1: 我们天都了今天不上了学不得了看不上我你们天都当然呢看我几个月就没天都了
0: 你谁了里前南吃这续呗南加瑞村的丹南北三百几部民族是不是让给索票一拿？
1: 六三百几部民族是几部几拿了？有些民族是要的。现在去那里来票一打，俺姐姐的那个到南北龙地我这里是用了票一点啦。
0: 那谁了？
1: 六俺个人在龙地那雄县的这一公园的，俺现在是你用刚刚票一，俺你用不坚决来票一点啦。
0: 那谁？
1: 俺那这。si sang pangga la ji ti la da ka so re ta ta wa ti le mi uma de yi ne nga ran zu pe wi nyam bu la so ma nyong kong bi ji en si sang pa be ol ma ri ya chi to kong ge kha ti ti li su wa an ku rang ji kha ti ti ya to ya zu da an ta ji pi zung zo wa an ku nan zu le ro ta ka ga ku su lu tu ja ta to lam ten ja an sa cho kwa an du te bo ji ne en ki nan zu tu ba ti tim da tang da ta ba donana rojua ngela
0: nese
1: anga nan tu singa man tu su ta ta ban si ma go re u luwa je bla ku lu ma ta de ta ba ta su wa si a gu ta bi si yo ma mi chi na lo ni de su ti je ba a gu le ta sing do ta a gu sem si je ta ba ya gu ta su anga tu sing do man do tu che tu tu su ba lu tu ta gu je mi ne chung ne me se de se ro mo mo tu me gu me ba a lo le ya gu yo ba ta ane ya longo titi langko tenja ta sangda tenja na ro shuai ya la
0: ne se la
1: tu ri pan du par sha ti ju ta za re par sha ti ju me te shi min du shi ma se na na du me ma na bu ti tu te ti ti tang ga sal ni bu tang ga ti su tang bu ji zo ta da kong den ta me na ti ji ka la tu su kong ga ta ya ne ta de ke la ra ni pe te me to wa ki bu ju mbar su su tang tu tim na ma ja na tang bu zhe tim ne jian ne xi yong te ma re le dum ge ne ve le ge ten ne a gu sing ge chi ge ge ti ge ve ne de ri si ri ja jian la
0: nes nes se
1: no tang bu shu mi do la ne ne ku di ma ra an ki na gu tin de du ge la ra ji ge mi do
0: nes
1: se kan ji mi sam ji dung do an ta na ni le zen li du da ku sul thu ja na a ta ji ge ma bu ri se
0: la ke na ma ji la时间交过，你们听住啦。
1: 人家你不打你是说啊？
0: 那是老
1: 老。
0: 老人先不看不上。
2: 看不上，给听住了，舍不得嘞。
0: 老舍不得嘞，才能看书呢。
2: 是那多不拉手机了？
0: 那是是那么多不拉，下班肯定呢。
2: 现在同学家都想上人多给了。
0: 那是了，你现在吃这书呗？先不给不民族西北松懈的，看个书票呢。
2: 中学的堂堂嘛是啥不规律，咱做教吧，给咱对了，给咱当学吧，这就能够给把啥了呢？是为了弄自己了，这了是用了被军给了。
0: 那是。
2: 你咋在这打个把有当政府的去，加上胸腔，立刻装多少血的，赶紧分着用当，别胸腔，你不能装多少血的，赶紧分着用当。平时从看家族给些些你那些血的，打个中午再去分着的，空个什么不都用了被军给了。
0: 那是。
2: 现在把他们做家都想放假装多少血的，打个这么这里的给当这么早啊，或者呢是为了过年给今年什么不都用了被军给了。
0: 那是。
2: Jukto, sitting Yaya Punya talk with talk to Tawamudu like to your Tinji, Tata Homoyota, Nunjiki Sando, Nunjiki Kanda Totila, and the Kitir Tungala and answer the Nunjiki Sando Manga, if they did any superman to your Gonsina and Shiki Ingala.
0: Yes, sir.
2: Tina Yaya Punya, if you said in Marla Yaka Yaka, and take your vision to your adjustment to Shiki Ingala.
0: Yes, sir.
2: Let's see, I didn't do it again, but today is
0: not student. Learn some more comes
3: some.
0: Nong sen han shu na.
3: Me mi lu sunam ta she tu ge ka ba nga ju lok cha ta ne ja ge la.
0: Le se la. Lisa Nanchi, she's been a member of the Sunday, and I'm going to be able to do it.

0: 我们的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生的人生是一个人生 ang tang bu xia gu ya di o seng kan lo shi
1: de
0: na ne ba le gyeong yo ma ri che ri xian de le ya zuo qian bu xi de xia ta ni bu di o chuo ju ge guo ri xia ta chuo ju che je o ng ran zuo la ba da long da an zhen nang le tu ju jing bu an zhe si man zhuo de che de ne ta ya ang zuo ne ba chuo ju che le de ne ba sem nang ha zheng xin na ang wo dong zuo guo chuo ju che am de sam deng men de guo ka le zhe da yin men ba che ang ran zuo em zuo ge lo de gong de ge cha zang de chuo ju che ya yang zuo qian bu xi de xia
1: a le le se
0: an da na zhe de na cha da mi zum tu me zang a mi le niang ge che ya le la xi zhe yo le cha zang ang ran zuo yak shu chong de chi lo zhong du mi xie da
1: dene
0: gong da ya na luo cha su ne an ming me pe zhe dan ya de zuo ri xia
1: a le le se le se
0: dene sige da da men ju che cha na luo cha ji ang ran zuo yin ji min ji wo dong ge xie zhen ge an zhe se lü zhong de zuo
1: zuo
0: qian bu zhe ri xia dan ang ran zuo zuo ka re se na mi bu ya ga ya mi ma zum ya
1: le se dene
0: ke na le pu sa ya ang ang zu ne ba mang che dis gor geng bu pu ge shu gor geng bu pu ge zhe ang wo dong an wo dong ge da xie zhen de ge le zhong da qia qi de wo du xie zhe di qi wo le ta dong an zuo qie jing ang ang zu pu ri da ye zhe le da mang che ang zu che zhu shu wa du de wa
1: re che zhu shu
0: a che zhu shu de o che zhu shu ne ya wo le dang ran zu du xie ne ge yong ma de le ne kia mo zu ya zuo qian bu xie zhe xia
1: ye
0: yong che zhu shu cha xie zhe an ne bu hak ba na qian ne ke ro wa du xie zhe zhe zhe ang ang zu shi ne a che zhu shu wa qian ne zhi ge re da qian yi ne le ya xue chuo ne chu zu zu ji zu ni zi de wa te ni me hak ba me ba qie chang mo me ba qie wo an zhe qie zhe an chuo zhe qie guo la guo le zhe si jie wo an zhe si guo re
1: a le le si le si ta ge re su ne ne da di te le ya du xie xu bi bi ne na zhe lan te le zuo yi se qie guo di zhe zhe
0: 我就是生感的。生的话，基本上嘛，对比的，那年纪还是有点了，差距有点了，或关键性不是那时候了吧？我就是生感。我最近比呢，大概是打三个月，再对对上吧，三单年纪可能三没几分钟用过了吧？现在各路下面，他那个是年薪这些，也跟哪用过的话，过，全部是这一边的嘞。我啥活儿你是这么差呀？等这，知道吧？现在等这对上吧，三把专拿这些电话的，开心不了吧？俺多提干了呀，可是说那农民，毕竟也一边的，俺年纪的都是碰见个的年把呀，我到底年纪的哪个好嘛的？
1: 那时候呢，吃下边呢，年纪，那时候春节的时候，上街是吧？现在可是说，怕做老师家伙呀，是吧？提起做起了的话，先把桌拿起下回来的。天天去那个矿里学的，那能够吃了呀？住对上吧？年纪的越把吃下边呢，没吃家的开心不起来是吧？
0: 是。
1: 都出去吃去是吧？
0: 出去
1: 吃。没吃没给，那过去喝不起给呢？但年纪的做起过喝不到，找我去拿多了。
0: 是。
1: 这喝不到，别的越糊涂过，哦，喝不起别的了。喝不到，别的越糊涂过，哦，喝不起别的了。喝不到，别的越糊涂过，哦，喝不起别的了。喝不到，别的越糊涂过，哦，喝不起别的了。喝不到，别的越糊涂过，哦，喝不起别的了。喝不到，别的越糊涂过，哦，喝不起别的了。喝不到，别的越糊涂过， 很多地小林比那可能是那年纪低啊，一进门就地小多了。现在干了呀，可能是比较壮大点活呀，是吧？哦，当地可能是那地下年的，说嘛，当然最基础是那下年是那，当下年就那王子的给拍可能是初步的营养气度，俺那国把可能是那当地拍基本营养气度，那壮大嘛小多了。在壮大其他的，可能是特别的很热心的，壮大很热心的。
0: 啊，当然最那吧，美国也加时节，俺那从美国加都是加差不多秒出就这些的，等那美国马路。但俺这农学嘞，听不加那，你给这么多片壮大气小说话。等那每年学节中，俺那不还是个样，俺这是了，或者民族名有嘛是吧？俺民族出名都是了，但那民族么多呢？所以学节名嘛，中节每年人们都中时节，可还是那壮大气别说话，你不通用不
1: 咯？
0: 是，俺等那俺那做可能是那看了。根部普及是
1: 根部普及是
0: 先普人家是给对象或者第四段那边是那哦普及透明度普说的那团主
1: 为主为什么
0: 根部普及根部普都是给对象然后我多年给
1: 哦记录了记录是吧现在这个
0: 我第一了他长大以后天呢俺可
1: 教我查查哦那是教我查查哦那
0: 都俺就 class 对嘞俺然后他学车个时候对俺然后那破呗也真破呗他学业余那学业个你这么去 class 也是去 class 那俺然后给像现在这个了长大以后吧我都是
1: 这可能说也别给不了壮大要提了吧啊那乐死乐死他壮大的了样可能说给我几十多年轻人吃下笔呢他说说能给我可能说那我妈当不起你多壮大嘛切不切这切笔呢年轻的可能说去呢查给原来呀我给你们说多了这张可能说年轻朋友出一笔呢他提脱了引进名气啊一色学会的给这不写了下死今天可能说给了样跟这学校的定义了也这给你了呀谁的可能女人大爹呀
0: 但是但有这边我让做好这